சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்தல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே க்ருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல.

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தத்துனு தத்த தரித தனத தனுத